வந்துலே தலே பம்பா புதேர இக்குந்துலே பம்பா தோலே தந்திருதே ஏப்பன சந்திரா தோல கையின பப்பான சந்திரா தல கோயின பெண்ணாயிரு சொந்தோ இல்ல கொன்ன சந்திரா தல கோயின பப்ப சந்திரே தல கோப்பானோ 5071 Broadway முசுத்து கோயிந்த பவுல சந்திரா தல கோயின சந்திரே தோ தெந்தால டவுன் முசுத்து கோயிந்த ல கையின பப்ப சந்திரோ தல கையாமோ சந்திரோ தோ தோ கிராஃப்ட் சீஸ் ஓ ரூட்டி முசுந்திரு கோயிந்த பவுல சந்திரா தல கோயின சந்திரே தோ மே சந்திரோ தல கையின சந்திரா லோ கோவியேடோஸ் சிமெட் மிக்ஸ் அப் பத்தி பத்தி சிமெட் மிக்ஸ் அப் பத்தி பத்தி சிமெட் மிக்ஸ் அப் பத்தி பத்தி I'm not even going to do this.